0: லக்ஷ்மன், சீதா, ஹரா, லக்ஷ்மன்.
1: அப்னே மன் மே பாந்தி பாந்தி கே விசார் கர்த்தே, ஸ்வயம் கு பாபி ஔர் அபராதி மானதே ஹுயே, ஷோகாகுல் சுமந்த்ர கிசி பிரகார் அயோத்யா பஹுஞ்சே.